0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 29, புனித சிரில். செசரியா நாட்டில் வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்று திருமுழுக்கு பெற்றிருந்த தாயாருக்கும் கிறிஸ்துவத்தினை ஏற்றுக்கொள்ள மறுத்த தந்தைக்கும் கிபி 2 நூற்றாண்டில் மகனாக பிறந்தார் சிரில். தன் அன்னையின் வாயிலாக கிறிஸ்துவினை அறிந்து கொண்ட சிரில் திருமுழுக்கு பெற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டதினால் தன் தந்தையினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட சிரில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்ததினால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற சிரிலை செசரியா ஆளுநர் கைது செய்து ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்குமாறு கூற, இதனை உறுதியோடு மறுத்த சிரில், நான் மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டேன், ஏனென்றால் எனக்கென சிறந்த பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்றார். உரோமை தெய்வத்தினை ஏற்க மறுப்பு தெரிவித்ததால் ஆளுநரால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த சிரில், நான் கிறிஸ்துவை நம்புவதால் தண்டனை அனுபவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். சிரிலின் உறுதியினைக் கண்ட ஆளுநர் கோபமுற்று, உன்னை கொல்வதற்கு ஒருபுறம் நெருப்பும் மறுபுறம் வாளும் தயாராக இருக்கிறது என்று கூற, இறப்பினைக் கண்டு எனக்கு பயம் இல்லை, ஏனென்றால் இது எனக்கு மேலான வாழ்வை தர இருக்கிறது என்று மொழிந்தார். ஆண்டவரை அன்பு செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த சிரில் கிபி 251 செசரியாவின் ஆளுநரால் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடியிருந்த சிரிலை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித சிரில் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் மனவலிமையோடு எதிர்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பகுதிகளிலே இளையோரும் திரு அவையும் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ரோமிற்கு சென்று அந்த இளையோருக்கான யூபிலி ஆண்டினுடைய பயணங்களையும், திருத்தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவுகளையும், திருத்தந்தையுடைய கருத்துக்களை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாம் இந்த பகுதியிலே 3 இளைஞர்களுக்கு திருத்தந்தையோடு பேசுவதற்கான, உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றிய தகவல்களையும் இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், கருத்தியலில் இணைவோம். வணக்கம் ஃபாதர்.
4: வணக்கம் சிஸ்டர்.
3: மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த பகிர் வந்து மிக அற்புதமாக இருந்தது. நிறைய கருத்துக்களை நானே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நானே அந்த இளையோர் மாநாட்டில் பங்கு பெற்ற ஒரு உணர்வு என்னுள்ளும் இருக்கிறது. ஸோ அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய திருத்தந்தையை சந்திப்பதற்கு 3 நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் திருத்தந்தையோடு மிக நெருக்கமாக நேரில் அமர்ந்து தங்களுடைய வாழ்வில் சந்திக்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்தும் கேள்வி கேட்பதற்கும் அதிலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக இந்த வத்திக்கான் செய்திகளிலேயும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதை பற்றி அறிந்து கொள்ள மிக ஆவலாயிருக்கிறோம். ஏனென்றால் கேள்விகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிந்ததை ஒழிய அவர் சொன்ன பதில்கள், அதை பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதை பற்றி சிறிய தகவல்களை தந்தால் நலமாக இருக்கும்.

0: சிஸ்டர் நீங்கள் தொடங்க போய் சொன்னது போல் நான் போயிட்டு வந்த அப்புறம் நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் திடீர்னு சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் கூட ரூமில் வந்தோம் அப்படின்னா உங்களை பார்க்கவே இல்லையே, இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் வழியாக நாங்கள் வந்தோம் அப்படின்னா தேவை ட்ராவலிங். நாங்கள் எவ்ரி என்னுடைய பழக்கம் என்னென்னா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன், ஏன்னா பீப்புள் ஆல்சோ வில் சி தட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது, நான்கு ஆலயங்கள் இருக்கிறது தெரியாது, இது மாதிரி இருக்கிறது. அப்புறம் நம்ம போப்ப பார்த்தது அப்போல்லாம் தேவர் வெரி ஹாப்பி, தேவர் ட்ராவலிங் வித் மீ ஆஸ் யூ சேட். அடுத்ததாக அந்த அனுபவங்கள்லாம் போக, இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திருவிழிப்பு விஜில் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் தான், நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் அப்படியே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு மணி நேரம் நற்கரணை வைத்த பிறகு தான் இந்த மூன்று முக்கியமான கேள்விகளை இளைஞர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போனா அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை திருத்தந்தையோடு கேட்கிறார்கள். கேட்டு திருத்தந்தை என்ன பதில் சொல்ல போகிறார் அவங்களுக்கு, எல்லாருக்கும் நிறைய பதில் தெரிந்தாலும் திருத்தந்தை ஆஸ் அ ரெப்ரசன்டேட் ஆஃப் காட் வாட் இஸ் சேஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு. அப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சி நவ் வி கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீடியா. அவங்க நல்ல ஒரு கேள்வி அது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தோம் வி ஃபீல் லோன்லினஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் சொல்லுவாங்களே, நம்ம வந்து கையில் இருக்கிறவங்க நம்ம தூர் இது தொலைபே இது நம்முடைய செல்ஃபோன் என்ன அப்படின்னா, அருகாமையில் இருப்பவரை தூரமாகவும் தூரமாக இருப்பவரை அருகாமையிலுமாக்குகிறது தான் செல்ஃபோன் சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பேர் இருந்தோம் ஐ ஃபீல் லோன்லி. இப்போ திருத்தந்தை என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், எஸ் யுவர் ரைட் வாட் யூஆர் டெல்லிங், பிகாஸ் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். இப்போ டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுது, அந்த உறவை வந்து முறிக்குது. ஸோ தே ஆர் ஹிண்ட்ரன்ஸ், இந்த டெக்னாலஜி வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆயிடுது. அப்போ இந்த ஹிண்ட்ரன்ஸை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், திருத்தந்தை அழகாக சொல்கிறார், சி த லென்ஸ் ஆஃப் த கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய நீ இருக்கிற சூழ்நிலை அந்த கலாச்சாரத்தினுடைய வடிவில் நீங்கள் அதை பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரமும் வேறு வேறு விதமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் உங்கள் கலாச்சாரத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் அதை நீங்கள் ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, சூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அப்போ என்னென்னா, சம்டைம்ஸ் தே பி ஃபேக், உன்னை ஏமாற்றவர்களாக இருக்கு. இப்போ அந்த பயத்தில் தான் நீ லோன்லி ஆகிற, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, இவங்களை நம்புறதா நம்பலே. அப்போ சொல்கிறாரு, நம்பிக்கை, யூ ஆல்வேஸ் பிலீவ் இன் கிரைஸ்ட் ஃபஸ்ட், அதுதான் மெயின். அப்போ நம்ம வந்து அழகாக இப்போ அடுத்தடுத்த பாயிண்டில் நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை போகும்போது சொல்லுவோம். அவர் சொன்ன மெயின் என்னென்னா, டோன்ட் பி அ கிவர், டோன்ட் பி அ ரிசீவர், பி அ கிவர். நானுமே என்னுடைய பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தனிமை வரும், லோன்லி வரும். யூ பிகம் என்னடா எனக்கு இவன் கொடுக்கலையா அவன் கொடுக்கலையா அவன் என்ன ஏமாத்திட்டானு. நீங்கள் கொடுப்பவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் யூ லைக் ஜீசஸ். இதை தான் திருத்தந்தை அழகாக சொல்கிறார். ஸோ யூ யுனைட் வித் கிரைஸ்ட் அண்டு கிரைஸ்டை நீங்கள் ஃப்ரெண்டாக்குங்க, அதுலேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உண்மையானவர்கள் வருவாங்க. ஒரு புத்தகத்தில் படித்த, எவ்ரிபடி ஹேஸ் எ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் யூ அட்ராக்ட் பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் நெகட்டிவ் பீப்புள். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும், எல்லோரையுமே நம்ம ஒரு நம்பிக்கையாக பார்க்கணும் அப்படின்றது அந்த முதல் கேள்விக்கு அழகாக திருத்தந்தை பதில் சொன்னார். யூத் ஆல்சோ பி ஹாப்பி. இரண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது? ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சூஸிங். அப்படின்னா அப்போ எதை நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணது, ஹவு டு சூஸ் திங்ஸு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்படி சூஸ் பண்ண நாங்கள் இப்படி ஆகிடுவோமோ, அப்படி சூஸ் பண்ண நாங்கள் அந்த மாதிரி ஆகிடுவோமோ அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரியான கலக்கத்திலே பல நேரங்களில் நாங்கள் விட்டுறோம். அப்போ இதுக்கு நாங்கள் எப்படியான, அப்போ இங்கே தான் வந்து அவர் ஒரு அகஸ்டினர் துறவின்ற சொல்கிறார். சொல்கிறாரு, ஈவன் வென் சென்ட் அகஸ்டின் வாஸ் தேர், தேர் வாஸ் நோ டெக்னாலஜி, தேர் வேர் நோ பெரிய ஒரு படைப்புகள்லாம் இல்லை, என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியல, அந்த மாதிரிலாம் இல்லாத சமயத்திலேயே வேர் அகஸ்டின் ஏபிள் டு சூஸ் ரைட் திங்ஸ்.
1: ஓகே,
0: அதுதான் ரொம்ப எனக்கும் அகஸ்டினர் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்காக. அவர் சொல்லுவார், காட் ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம், ஃப்ரீடம் டு சூஸ் குட், டு சூஸ் குட் ஆல்வேஸ். அப்புறம் கடவுள் நமக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுதந்திரம் எதற்காக கொடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார். எதை தேர்ந்தெடுப்பதற்காக, நன்மை எப்பொழுது தேர்ந்தெடுக்கணும், எப்பொழுதுமே நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் அப்போ அதை தான் சொல்கிறார், அப்போ சூசிங்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னா அப்போ இது அகஸ்டினா சொல்வது போல், மை சோல் இஸ் ரெஸ்ட்லெஸ் லார்ட் அன்லெஸ் இட் ரெஸ்ட் இன் யூ. இப்போ நம்ம சோலை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ அதுதான் நம்ம வந்து தெளிவு இருக்கு, நம்ம கொடுப்ப

0: வித் யூ ஆல்வேஸ் தட் ஹோப் இன் யூ. இதை தான் அவர் விளக்கமாக அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக சொல்கிறாரு. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தான் கடவுளுக்கு வந்துடுறாங்க, இப்போ வேர்ல்டுலேருந்து கடவுளுக்கு வராங்க, என்ன சொன்னாங்க, ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசன் கிரைஸ்ட், எப்படி உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வந்து சந்திக்கிறது, அவர் எப்படி நாங்கள் வந்து அனுபவமாக பார்க்கறது. அப் இங்கே தான் திருத்தந்தை சொல்கிறாரு, இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் ஈஸி டு சி ஜீசஸ் இன் எவ்ரிபடி. உன் பக்கத்தில் இருக்கிறவனை நீ இயேசுவாக பார், நீ வேங்கியோ ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படாத. அண்ட் தென் வேரவர் த ஹோப் இஸ் தேர், வேரவர் த குட் இஸ் தேர், த ரிசன் கிரைஸ்ட் இஸ் தேர். அதை தான் அவர் சொல்கிறார், வேரவர் த ஹோப் இஸ் தேர், வேரவர் த குட் இஸ் தேர், வேரவர் யூ டூ குட், நீ வந்து நீ செய்கிற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு, நீ பார்க்குற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு. ஸோ எவ்ரி டைம் யூ சி குட் தேர் இஸ் அ ரிசன் கிரைஸ்ட், தேர் இஸ் அ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது தான் மிக அற்புதமாக சொல்கிறார். அப்புறம் தான் அதை சொல் ஒரு குட் சமாரிட்டனுடைய அந்த ஓமை மாதிரி, யூ சி ஜீசஸ் இன் டேம் லெட் தேம் ஆல்சோ சி ஜீசஸ் இன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட்ஸ் ஆஃப் தட் த்ரீ கொஷன்ஸ் அவர் ஆன்சர் பண்ண. அவர் சொல்லும் போதோ கேட்கும் போதோ எங்களுக்கு புரியாது, ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜில் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தென் வி ஸ்டடிட் அபவுட் த திங், அதனால அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது.
1: தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இணைவோம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.
2: செய்திகள். அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வணக்க மாதத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் மே 30 சனிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு வத்திக்கான் தோட்டத்தில் உள்ள லூர்து அன்னை குகையில் நடைபெறும் புனித ஜபமாலை வழிபாட்டிற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமை தாங்குவார். தனது திருத்தந்தை பணிக்காலம் தொடங்கியதிலிருந்தே உலக அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திருத்தந்தை போர் மற்றும் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இடைவிடாது ஜெபிக்குமாறு நம்பிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். இந்த ஜபமாலை வழிபாட்டில் உலகெங்கிலும் உள்ள மக்களும் அன்னை மரியாள் திருத்தலங்களும் ஆன்மீக ரீதியாக ஒன்றிணையுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன், பிலிப்பைன்ஸ், போர்ச்சுகல், போஸ்னியா மற்றும் ஹர்சகோவினா, பிரான்ஸ், லெபனான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள பல முக்கிய திருத்தலங்கள் இந்த கூட்டு வழிபாட்டில் தங்களின் பங்கேற்பை ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த வழிபாட்டின் போது திருத்தந்தை அவர்கள் ஜபமாலையின் மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளை தியானித்து ஜெபிப்பார். ஜபமாலையின் ஒவ்வொரு 10 மணிகளும் போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு துயர படுபவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்படும். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குவார்கள். மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான உதவி செய்பவர்கள், சிறைக்கதிகள் மற்றும் அவமதிப்புகளை எதிர்கொள்பவர்கள் ஆகியோருக்காகவும், இறுதியாக போர் முடிவுக்கு வந்து உலகம் முழுவதும் நிலையான அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கங்களுக்காகவும் இந்த ஜபமாலையில் இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படும். ரோம் நகரில் கூடியிருக்கும் திருப்பயணிகளும் நம்பிக்கையாளர்களும் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரைகள் வழியாக இந்த ஜபமாலை வழிபாட்டில் பங்கேற்கலாம். இந்த ஆன்மீக முயற்சியை நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பீடத்துறை ஏற்பாடு செய்துள்ளது.
3: கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைவதையோ அல்லது சமூக மாற்றங்களையோ கண்டு சோர்வடையாமல் இயேசுவின் பார்வையில் உலகை பார்ப்பதே திரு அவையின் முதல் கடமை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 28 வியாழனன்று இடம்பெற்ற இத்தாலிய ஆயர் பேரவையின் 82வது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இத்தாலிய ஆயர்கள் தங்களின் நற்செய்தி பணியை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் திரு அவை வாழ்வின் மையமாக நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். தனிமை, பிளவுகள் மற்றும் நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் உள்ள சிரமங்கள் என இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்து உலகை ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை, மாறாக இறைவனின் வயலில் வேலை செய்ய உழைப்பாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு மாபெரும் அறுவடையாகவே பார்க்கிறார் என்று ஆயர்களுக்கு நினைவூட்டினார். மேலும் விசுவாச வாழ்வின் தொடக்க பயிற்சி என்பது திருவருட்சாதனங்களை பெறுவதற்கான வெறும் ஏற்பாடு மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மேலும் திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடும் திரு அவையோடும் கொண்டுள்ள பிணைப்பில் உருவானது என்றும், அது நமது வாழ்வை உருமாற்றும் ஒரு வாழும் உண்மை என்பதை மக்கள் கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜெபம், இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றோடு ஏழைகள், குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களை அன்போடு அரவணைக்கும் சமூகங்களில்தான் நம்பிக்கை வளரும் என்று மொழிந்த திருத்தந்தை, திரு அவை எப்போதும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் நற்செய்தி பணியில் ஆர்வமாக இருக்கவும் ஆயர்கள் ஆழமாக செவிமடுக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்.
2: மே 27 புதன்கிழமை அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது கடுமையான வெப்பத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த அருள் பணியாளர் ஒருவருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தாமே சென்று உதவியது நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. தெற்கு இத்தாலியின் புக்லியா பகுதியில் உள்ள மார்டினா பிராங்காவைச் சேர்ந்த அருள்பணி டியேகோ செமராடோ அவர்கள் தனது சகோதரரான அருள்பணி பிராங்கோ செமராடோவின் குரு

0: கிறிஸ்து அருள்பொழிவின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அவருடன் ரோம் நகருக்கு வந்திருந்தார். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் முடிவில் திருத்தந்தையை சந்திக்க சென்றபோது ஏற்கனவே வெயிலில் ஏறத்தாழ 3 மணி நேரம் நின்றிருந்த அருள்பணி டியேகோ திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் உடனடியாக மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அந்த அருள்பணியாளருக்கு அருகில் முழங்காலிட்டு அவருக்கு உதவி செய்த நிகழ்வு அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அருள்பணி டியேகோ கடந்த 1970 புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 6 பவுல் அவர்களால் அருள்பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை காலையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு வருகை தர உள்ளதாக திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது. மே 28 வியாழனன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தையின் இல்லப்பணியகம், அடுத்த சில மாதங்களில் திருத்தந்தை அவர்கள் இத்தாலி முழுவதும் ஒரு நாள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள உள்ளார் என்றும், இதன் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று வடக்கு இத்தாலியின் எமிலியா ரோமானா மாநிலத்தில் உள்ள ரிமினி நகருக்கு சென்று அங்கு நடைபெறவிருக்கும் மக்களிடையேயான நட்புறவு மாநாட்டில் 47வது பதிப்பில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி திருத்தந்தை காலையில் சான் மரினோவிற்கும் மதியத்திற்கு மேல் ரிமினி நகருக்கும் பயணம் மேற்கொள்வார் என்றும், சான் மரினோவின் முன்னாள் நாட்டு தலைவர்களான மேட்டியோ ரோசி, லோரென்சோ புக்லி ஆகியோரின் அழைப்பை ஏற்றே அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்றும் திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது.
0: அண்மையில் வெளியான மாண்புமிகு மனிதநேயம் எனும் திருத்தூது மடலின் வாயிலாக கத்தோலிக்க சமூக கோட்பாடுகளை விருப்பத்திற்குரிய வழிகாட்டுதல்களாக கருதாமல் அத்தியாவசிய திரு அவையின் போதனையாக முன்வைத்ததற்காக திருத்தந்தையை கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள் பாராட்டியுள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு கூறியுள்ள சிக்காகோவின் பேராயரான கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதல் திருத்தூது மடலான மாண்புமிகு மனிதநேயம் பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். இந்த ஆவணம் மனித குலத்தை புனித எருசலேம் கட்டியெழுப்புவதற்கோ அல்லது மற்றொரு பாபெல் கோபுரத்தை உருவாக்குவதற்கோ இடையிலான சவால் மிகுந்த தேர்வுக்கு அழைக்கிறது என்று கர்தினால் குபிச் அவர்கள் கூறியுள்ளார். புதிய எருசலேம் என்பது கடவுளை மையமாக கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் உறவுகளை புதுப்பிக்கும் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் குபிச் அவர்கள், இதற்கு மாறாக பாபெல் கோபுரம் என்பது செருக்கும் சுயநலமும் நிறைந்த மற்றும் தகவல் தொடர்பும் புரிதலும் சிதைந்து போக வாய்ப்புள்ள உலகத்தை பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 29, புனித சிரில். செசரியா நாட்டில் வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்று திருமுழுக்கு பெற்றிருந்த தாயாருக்கும் கிறிஸ்துவத்தினை ஏற்றுக்கொள்ள மறுத்த தந்தைக்கும் கிபி 2 நூற்றாண்டில் மகனாக பிறந்தார் சிரில். தன் அன்னையின் வாயிலாக கிறிஸ்துவினை அறிந்து கொண்ட சிரில் திருமுழுக்கு பெற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டதினால் தன் தந்தையினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட சிரில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்ததினால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற சிரிலை செசரியா ஆளுநர் கைது செய்து ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்குமாறு கூற, இதனை உறுதியோடு மறுத்த சிரில், நான் மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டேன், ஏனென்றால் எனக்கென சிறந்த பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்றார். உரோமை தெய்வத்தினை ஏற்க மறுப்பு தெரிவித்ததால் ஆளுநரால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த சிரில், நான் கிறிஸ்துவை நம்புவதால் தண்டனை அனுபவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். சிரிலின் உறுதியினைக் கண்ட ஆளுநர் கோபமுற்று, உன்னை கொல்வதற்கு ஒருபுறம் நெருப்பும் மறுபுறம் வாளும் தயாராக இருக்கிறது என்று கூற, இறப்பினைக் கண்டு எனக்கு பயம் இல்லை, ஏனென்றால் இது எனக்கு மேலான வாழ்வை தர இருக்கிறது என்று மொழிந்தார். ஆண்டவரை அன்பு செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த சிரில் கிபி 251 செசரியாவின் ஆளுநரால் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த சிரிலை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித சிரில் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் மனவலிமையோடு எதிர்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பகுதிகளிலே இளையோரும் திரு அவையும் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ரோமிற்கு சென்று அந்த இளையோருக்கான யூபிலி ஆண்டினுடைய பயணங்களையும், திருத்தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவுகளையும், திருத்தந்தையுடைய கருத்துக்களை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாம் இந்த பகுதியிலே 3 இளைஞர்களுக்கு திருத்தந்தையோடு பேசுவதற்கான, உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றிய தகவல்களையும் இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், கருத்தியலில் இணைவோம். வணக்கம் ஃபாதர்.
4: வணக்கம் சிஸ்டர்.
3: மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த பகிர்வு வந்து மிக அற்புதமாக இருந்தது. நிறைய கருத்துக்களை நானே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதையொழியே அவர் சொன்ன பதில்கள், அதை பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஃபாதர். அதை பற்றி சிறிய தகவல்களை தந்தால் நலமாக இருக்கும்.
4: சிஸ்டர், நீங்கள் தொடங்கின போது சொன்னது போல் நான் போயிட்டு வந்தப்புறம் நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் திடீர்னு சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் கூட ரூமில் வந்தோம் அப்படின்னு. நான் உங்களை பார்க்கவே இல்லையே, இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் வழியாக நாங்கள் வந்தோம் அப்படின்னா தேவர் ட்ராவலிங். நாங்கள் எவ்ரி என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஏன்னா பீப்புள் ஆல்சோ வில் சி தட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது, நான்கு ஆலயங்கள் இருக்கிறது தெரியாது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம போப்ப பார்த்தது அப்போல்லாம் தேவர் வெரி ஹாப்பி, தேவர் ட்ராவலிங் வித் மீ ஆஸ் யூ சேட். அடுத்ததாக அந்த அனுபவங்கள்லாம் போக, இது ஒரு முக்கியமான ஒரு நேரம்.

0: அந்த நேரம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திருவிழிப்பு விஜில் சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே மக்கள் தான், நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் அப்படியே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு மணி நேரம் நற்கரணை வைத்த பிறகுதான் இந்த மூன்று முக்கியமான கேள்விகளை இளைஞர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பனா அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பிரச்சனையை திருத்தந்தையோடு கேட்கிறார்கள். கேட்டு திருத்தந்தை என்ன பதில் சொல்ல போகிறார் அவங்களுக்கு, எல்லாருக்கும் நிறைய பதில் தெரிந்தாலும் திருத்தந்தை ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் வாட் இஸ் சேஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு. அப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சி நவ் வி கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மீடியா. அவங்க நல்ல ஒரு கேள்வி அது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தோம் வி ஃபீல் லோன்லினஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் சொல்லுவாங்களே, நம்ம வந்து கையில் இருக்கிறவங்க நம்ம தூர இது தொலைபேசி நம்முடைய செல்ஃபோன் என்ன அப்படின்னா, அருகாமையில் இருப்பவரை தூரமாகவும் தூரமாக இருப்பவரை அருகாமையிலும் ஆக்குகிறது தான் செல்ஃபோன் சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அப்படின்னா என்ன, நாங்கள் எவ்வளோ பேர் இருந்தோம் ஐ ஃபீல் லோன்லி. இப்போ திருத்தந்தை என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், எஸ் யுவர் ரைட் வாட் யுவர் டெல்லிங், பிகாஸ் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். இப்போ டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுது, அந்த உறவை வந்து முறிக்குது. ஸோ தே ஆர் ஹிண்ட்ரன்ஸ், இந்த டெக்னாலஜி வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆயிடுது. அப்போ இந்த ஹிண்ட்ரன்ஸை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், திருத்தந்தை அழகாக சொல்கிறார், சி த லென்ஸ் ஆஃப் த கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய நீ இருக்கிற சூழ்நிலை அந்த கலாச்சாரத்தினுடைய வடிவில் நீங்கள் அதை பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரமும் வேறு வேறு விதமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் உங்கள் கலாச்சாரத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் அதை நீங்கள் ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, சூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அப்போ என்னென்னா, சம்டைம்ஸ் தே பி ஃபேக், உன்னை ஏமாற்றவர்களாக இருக்க. இப்போ அந்த பயத்தில் தான் நீ லோன்லி ஆகிற, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, இவங்க நம்புறதா நம்பலையா. அப்போ சொல்கிறாரு, நம்பிக்கை, யூ ஆல்வேஸ் பிலீவ் இன் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட், அதுதான் மெயின். அப்போ நம்ம வந்து அழகாக இப்போ அடுத்தடுத்த பாயிண்டில் நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை போகும்போது சொல்லுவோம். அவர் சொன்ன மெயின் என்னென்னா, டோன்ட் பி அ கிவர், டோன்ட் பி அ ரிசீவர், பி அ கிவர். நானுமே என்னுடைய பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தனிமை வரும், லோன்லி வரும். யூ பிகம் என்னடா எனக்கு இவன் கொடுக்கலையா அவன் கொடுக்கலையா அவன் ஏமாற்றிட்டானே. நீங்கள் கொடுப்பவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் யூ லைக் ஜீசஸ். இதை தான் திருத்தந்தை அழகாக சொல்கிறார். ஸோ யூ யுனைட் வித் கிரைஸ்ட் அண்டு கிரைஸ்டை நீங்கள் ஃப்ரெண்டாக்குங்க, அதுலேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உண்மையானவர்கள் வருவாங்க. ஒரு புத்தகத்தில் படித்தேன், எவ்ரிபடி ஹேஸ் எ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் யூ அட்ராக்ட் பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் நெகட்டிவ் பீப்புள். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும், எல்லோரையுமே நம்ம ஒரு நம்பிக்கையாக பார்க்கணும் அப்படின்றது தான் அந்த முதல் கேள்விக்கு அழகாக திருத்தந்தை பதில் சொன்னார். யூத் ஆல்சோ பி ஹாப்பி. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது? ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சூஸிங். அப்படின்னா அப்போது எதை நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணது, ஹவு டு சூஸ் திங்ஸு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்படி சூஸ் பண்ண நாங்கள் இப்படி ஆகிடுவோமோ, அப்படி சூஸ் பண்ண நாங்கள் அந்த மாதிரி ஆகிடுவோமோ அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரியான கலக்கத்திலேயே பல நேரங்களில் நாங்கள் விட்டுறோம். அப்போ இதுக்கு நாங்கள் எப்படியான, அப்போ இங்கே தான் வந்து அவர் ஒரு அகஸ்டின துறவின்ற சொல்கிறார், சொல்கிறாரு, ஈவன் வென் சென்ட் அகஸ்டின் வாஸ் தேர் தேர் வேர்ஸ் நோ டெக்னாலஜி, தேர் வேர் நோ பெரிய ஒரு படைப்புகள்லாம் இல்லை, என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியல, அந்த மாதிரிலாம் இல்லாத சமயத்திலேயே வேர் அகஸ்டின் ஏபிள் டு சூஸ் ரைட் திங்ஸ்.
1: ஓகே,
0: அதுதான் ரொம்ப எனக்கும் அகஸ்டினர் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்காக. அவர் சொல்லுவார், காட் ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம், ஃப்ரீடம் டு சூஸ் குட், டு சூஸ் குட் ஆல்வேஸ். அப்படின்னா கடவுள் நமக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார், அந்த சுதந்திரம் எதற்காக கொடுத்துருக்கிறார், தேர்ந்தெடுப்பதற்காக கொடுத்துருக்கிறார். எதை தேர்ந்தெடுப்பதற்காக, நன்மை எப்பொழுது தேர்ந்தெடுக்கணும், எப்பொழுதுமே நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் அப்போ அதை தான் சொல்கிறாரு, அப்போ சூஸிங்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னா நான் அப்போ இது அகஸ்டினா சொல்வது போல, மை சோல் இஸ் ரெஸ்ட்லெஸ் லார்ட் அன்லெஸ் இட் ரெஸ்ட் இன் யூ. இப்போ நம்ம சோலை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ அதுதான் நம்ம வந்து தெளிவு இருக்கும், நம்ம கொடுப்பதை பழக்கமாக்கி கொண்டிங்கன்னா மிக அற்புதமாக நம்முடைய வாழ்வு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்றது தான் இந்த இரண்டாவது கேள்வி. அப்போ சூஸிங் அப்படின்றத விட டிசர்னிங் சொல்ல வர்றாரு. அப்படின்னா நீ தேர்ந்து தெளிதல், அப்போ ஒன்று இப்போ பார்க்குற அதை மீட் பண்ணுற, அடுத்தது நம்ம சொல்லணும். அப்போ ஆல்வேஸ் த்ரூ ஜீசஸ். இப்போ இயேசுவை நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். இப்போ மார்த்தா மரியா இருக்கிறாங்க, மரியா வந்து சரியான முறையில் இயேசுவை கண்டுபிடிக்கிறாங்க, மார்த்தா பெர்ப்ளெக்ஸ்ட், ஏன்னா ஷீ இஸ் டூயிங் மெனி அதர் திங்ஸ் நாட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ இதில் தான் நம்மளுடைய தெளிவு இருக்கணும். கடவுளை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்

0: தான் எவ்ரிதிங் வில் பீன். அப்போ யூ சூசிங் ஆல்சோ வில் பி த பெஸ்ட் பிகாஸ் காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ் தட் ஹோப் இன் யூ. இதை தான் அவர் விளக்கமாக அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக சொல்கிறாரு. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தான் கடவுளுக்கு வந்துடுறாங்க, இப்போ வேர்ல்டுலேருந்து கடவுளுக்கு வராங்க, என்ன சொன்னாங்க, ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசன் கிரைஸ்ட், எப்படி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வந்து சந்திக்கிறது, அவரை எப்படி நாங்கள் வந்து அனுபவமாக பார்க்கறது. அப் இங்கே தான் திருத்தந்தை என்ன சொல்கிறாரு, இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் ஈஸி டு சி ஜீசஸ் இன் எவ்ரிபடி. உன் பக்கத்தில் இருக்கிறவனை நீ இயேசுவாக பார், நீ வேங்கியோ ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படாத. அண்ட் தென் வேர் எவர் த ஹோப் இஸ் தேர், வேர் எவர் த குட் இஸ் தேர், த ரிசன் கிரைஸ்ட் இஸ் தேர். அதை தான் அவர் சொல்கிறார், வேர் எவர் த ஹோப் இஸ் தேர், வேர் எவர் த குட் இஸ் தேர், வேர் எவர் யூ டூ குட், நீ வந்து நீ செய்கிற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு, நீ பார்க்குற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு. ஸோ எவ்ரி டைம் யூ சி குட் தேர் இஸ் அ ரிசன் கிரைஸ்ட், தேர் இஸ் அ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது தான் மிக அற்புதமாக சொன்னார். அப்புறம் தான் அது சொல் ஒரு குட் சமாரிட்டனுடைய அந்த ஓமை மாதிரி, யூ சி ஜீசஸ் இன் தேம், லெட் தேம் ஆல்சோ சி ஜீசஸ் இன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட்ஸ் ஆஃப் த த்ரீ க்வெஷ்சன்ஸ் அவர் ஆன்சர் பண்ண. அவர் சொல்லும் போதோ கேட்கும் போதோ எங்களுக்கு புரியாது, ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜில் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தென் வி ஸ்டடிட் அபவுட் த திங், அதனால அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது.
1: தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இணைவோம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.
2: செய்திகள். அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வணக்க மாதத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் மே 30 சனிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு வத்திக்கான் தோட்டத்தில் உள்ள லூர்தன்னை குகையில் நடைபெறும் புனித ஜபமாலை வழிபாட்டிற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமை தாங்குவார். தனது திருத்தந்தை பணிக்காலம் தொடங்கியதிலிருந்தே உலக அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திருத்தந்தை போர் மற்றும் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இடைவிடாது ஜபிக்குமாறு நம்பிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். இந்த ஜபமாலை வழிபாட்டில் உலகெங்கிலும் உள்ள மக்களும் அன்னை மரியாள் திருத்தலங்களும் ஆன்மீக ரீதியாக ஒன்றிணையுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன், பிலிப்பைன்ஸ், போர்ச்சுகல், போஸ்னியா மற்றும் ஹர்சகோவினா, பிரான்ஸ், லெபனான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள பல முக்கிய திருத்தலங்கள் இந்த கூட்டு வழிபாட்டில் தங்களின் பங்கேற்பை ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த வழிபாட்டின் போது திருத்தந்தை அவர்கள் ஜபமாலையின் மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளை தியானித்து ஜபிப்பார். ஜபமாலையின் ஒவ்வொரு 10 மணிகளும் போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு துயர படுபவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்படும். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குவார்கள். மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான உதவி செய்பவர்கள், சிறை கைதிகள் மற்றும் அவமதிப்புகளை எதிர்கொள்பவர்கள் ஆகியோருக்காகவும், இறுதியாக போர் முடிவுக்கு வந்து உலகம் முழுவதும் நிலையான அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கங்களுக்காகவும் இந்த ஜபமாலையில் இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படும். ரோம் நகரில் கூடியிருக்கும் திருப்பயணிகளும் நம்பிக்கையாளர்களும் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரைகள் வழியாக இந்த ஜபமாலை வழிபாட்டில் பங்கேற்கலாம். இந்த ஆன்மீக முயற்சியை நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பீடத்துறை ஏற்பாடு செய்துள்ளது.
3: கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைவதையோ அல்லது சமூக மாற்றங்களையோ கண்டு சோர்வடையாமல் இயேசுவின் பார்வையில் உலகை பார்ப்பதே திரு அவையின் முதல் கடமை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 28 வியாழனன்று இடம்பெற்ற இத்தாலிய ஆயர் பேரவையின் 82வது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இத்தாலிய ஆயர்கள் தங்களின் நற்செய்தி பணியை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் திரு அவை வாழ்வின் மையமாக நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். தனிமை, பிளவுகள் மற்றும் நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் உள்ள சிரமங்கள் என இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்து உலகை ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை, மாறாக இறைவனின் வயலில் வேலை செய்ய உழைப்பாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு மாபெரும் அறுவடையாகவே பார்க்கிறார் என்று ஆயர்களுக்கு நினைவூட்டினார். மேலும் விசுவாச வாழ்வின் தொடக்க பயிற்சி என்பது திருவருட் சாதனங்களை பெறுவதற்கான வெறும் ஏற்பாடு மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மேலும் திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடும் திரு அவையோடும் கொண்டுள்ள பிணைப்பில் உருவானது என்றும், அது நமது வாழ்வை உருமாற்றும் ஒரு வாழும் உண்மை என்பதை மக்கள் கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜெபம், இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றோடு ஏழைகள், குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களை அன்போடு அரவணைக்கும் சமூகங்களில்தான் நம்பிக்கை வளரும் என்று மொழிந்த திருத்தந்தை, திரு அவை எப்போதும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் நற்செய்தி பணியில் ஆர்வமாக இருக்கவும் ஆயர்கள் ஆழமாக செவிமடுக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்.
2: மே 27 புதன்கிழமை அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது கடுமையான வெப்பத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த அருள் பணியாளர் ஒருவருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தாமே சென்று உதவியது நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. தெற்கு இத்தாலியின் புக்லியா பகுதியில் உள்ள மார்டினா பிராங்காவைச் சேர்ந்த அருள்பணி டியேகோ செமராடோ அவர்கள் தனது சகோதரரான அருள்பணி பிராங்கோ செமராடோவின் குருத்து அருள்பொழிவின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அவருடன் ரோம் நகருக்கு வந்திருந்தார். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் முடிவில் திருத்தந்தையை சந்திக்க சென்றபோது ஏற்கனவே வெயிலில் ஏறத்தாழ 3 மணி நேரம் நின்றிருந்த அருள்பணி டியேகோ திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் உடனடியாக மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அந்த அருள்பணியாளருக்கு அருகில் முழங்காலிட்டு அவருக்கு உதவி செய்த நிகழ்வு அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அருள்பணி டியேகோ கடந்த 1970 புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 6 பவுல் அவர்களால் அருள்பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: August 22 சனிக்கிழமை காலையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு வருகை தர உள்ளதாக திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது. May 28 வியாழனன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தையின் இல்லப்பணியகம், அடுத்த சில மாதங்களில் திருத்தந்தை அவர்கள் இத்தாலி முழுவதும் ஒரு நாள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள உள்ளார் என்றும், இதன் ஒரு பகுதியாக August 22 சனிக்கிழமை அன்று வடக்கு இத்தாலியின் எமிலியா ரோமானா மாநிலத்தில் உள்ள ரிமினி நகருக்கு சென்று அங்கு நடைபெறவிருக்கும் மக்களிடையேயான நட்புறவு மாநாட்டில் 47வது பதிப்பில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி திருத்தந்தை காலையில் சான் மரினோவிற்கும் மதியத்திற்கு மேல் ரிமினி நகருக்கும் பயணம் மேற்கொள்வார் என்றும், சான் மரினோவின் முன்னாள் நாட்டு தலைவர்களான மேட்டியோ ரோசி, லோரென்சோ புக்லி ஆகியோரின் அழைப்பை ஏற்றே அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்றும் திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது.
2: அண்மையில் வெளியான மாண்புமிகு மனிதநேயம் எனும் திருத்தூது மடலின் வாயிலாக கத்தோலிக்க சமூக கோட்பாடுகளை விருப்பத்திற்குரிய வழிகாட்டுதல்களாக கருதாமல் அத்தியாவசிய திரு அவையின் போதனையாக முன்வைத்ததற்காக திருத்தந்தையை கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள் பாராட்டியுள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு கூறியுள்ள சிக்காகோவின் பேராயரான கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதல் திருத்தூது மடலான மாண்புமிகு மனிதநேயம் பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். இந்த ஆவணம் மனித குலத்தை புனித எருசலேம் கட்டியெழுப்புவதற்கோ அல்லது மற்றொரு பாபெல் கோபுரத்தை உருவாக்குவதற்கோ இடையிலான சவால் மிகுந்த தேர்வுக்கு அழைக்கிறது என்று கர்தினால் குபிச் அவர்கள் கூறியுள்ளார். புதிய எருசலேம் என்பது கடவுளை மையமாக கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் உறவுகளை புதுப்பிக்கும் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் குபிச் அவர்கள், இதற்கு மாறாக பாபெல் கோபுரம் என்பது செருக்கும் சுயநலமும் நிறைந்த மற்றும் தகவல் தொடர்பும் புரிதலும் சிதைந்து போக வாய்ப்புள்ள உலகத்தை பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதி பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 30, புனித ஜோன் ஆஃப் ஆர்க். பிரான்ஸ் நாட்டில் டோம் ரெமி என்னுமிடத்தில் வாழ்ந்த ஜேக்குவஸ் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1412 ஆண்டு ஜனவரி 6 நாள் பிறந்தார் ஜோன் ஆஃப் ஆர்க். சிறுவயது முதல் ஜபத்திலும் புண்ணிய செயல்கள் புரிவதிலும் சிறந்திருந்த இவர் தன் 13வது வயதில் புனித மார்கரெட் குரலினை கேட்டார். கிபி 1428 ஆண்டு ஆங்கிலேயர்கள் பிரான்ஸ் நாட்டை தாக்க வரப்போவதினை காட்சியாக கண்ட ஜோன் ஆஃப் ஆர்க் தன் வீட்டை விட்டு வெளியேறி அரசர் 7 சார்லஸின் போர்ப்படைகளுக்கு தலைமையேற்று படை வீரர்களை வழிநடத்தினார். கிபி 1429 மே 8 நாள் தன் 18வது வயதில் பிரான்ஸ் நாட்டின் ஆர்லியன்ஸ் என்னுமிடத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த ஜோன் ஆஃப் ஆர்க் துணிச்சலோடு படையினை வழிநடத்தி ஆங்கிலேயரை தோற்கடித்தார். தன்னை இறைவன் வழிநடத்துகிறார், தனக்கான வீரத்தினையும் திறமையினையும் இறைவன் தருகிறார் என்று கூறிய ஜோன் ஆஃப் ஆர்க், அரசர் 7 சார்லஸ் பிரான்ஸ் நாட்டின் அரசராக காரணமாக அமைந்தார். பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவத்தினை பின்பற்றச் செய்த இவர் 1430 ஆண்டு மே 23 நாள் மார்க்கண்டேய படை வீரர்களால் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சிறையினில் சித்திரவதைக்கு ஆட்பட்ட ஜோன் ஆஃப் ஆர்க் கிபி 1431 ஆண்டு மே 30 நாள் தன் 19வது வயதில் தீயிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார். சிறை வாழ்க்கையின் போது எந்நேரமும் ஆண்டவரிடம் முழந்தாள் படியிட்டு மக்களுக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபித்த ஜோன் ஆஃப் ஆர்க்கினை திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பர் 1920 ஆண்டு மே 16 நாள் புனிதராக உயர்த்தி பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோன் ஆஃப் ஆர்க் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் போரின் போது உடல் ஊனமுற்று வாழுகின்ற படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
3: அன்புக்கினியவர்களே, அன்னை மரியாவை பற்றிய வாராந்திர தொடரின் இந்த இறுதி அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரங்களில் அன்னையின் பிறப்பு, வாழ்வு, கீழ்ப்படிதல் மற்றும் சிலுவையடி தியாகங்களை கண்டு தியானித்தோம். இன்று இத்தொடரின் முடிவாக பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த மழலை திருச்சபையில் அன்னையின் பங்களிப்பு, அவரது மகிமைமிக்க விண்ணேற்பு மற்றும் விண்ணக அரசியாக அவர் முடிசூட்டப்பட்ட உன்னத உண்மைகளை தியானிப்போம். அன்னை மரியா மழலை திருச்சபையின் வலிமையான தூணாக விளங்குகின்றார். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, மாண்புரு ஏழு தூண்களுமாய் பலிப்பீடமுமாய் அலங்கரித்தாயே என்ற பாடல் வரிகள் திருச்சபையின் கட்டுமானத்தில் அன்னையின் பங்கை ஆழமாக பறைசாற்றுகின்றன. திருத்தந்தை 12 பயஸ் வெளியிட்ட ஆவணத்தில் கிறிஸ்துவின் மறையுடலாகிய திருச்சபையில் மரியாவின் பங்களிப்பு குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவி இறங்கி வந்தபோது மரியா மூலமாகவே இறைவன் தம் வரங்களை திருச்சபையின் மீது பொழிந்தார்.

மரியாளின் ஆற்றல் மிக்க பரிந்துரை. புதிதாக பிறந்த திருச்சபைக்கு தெய்வீக மீட்பரின் ஆவியானவரை பெற்றுத்தந்தது. மரியாவின் உதவியின்றி தெய்வீக நெருப்பு மனித உள்ளங்களில் கொழுந்துவிட்டு எரியாது என்பது திருச்சபையின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும். இவ்வுலகில் நெருப்பை மூட்ட வந்தேன் என்று கூறிய ஆண்டவர் ஜேசுவை இவ்வுலகிற்கு அளித்தவர் கன்னி மரியா. அதேபோல அப்போஸ்தலர்களின் உள்ளங்களில் நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தியை பற்றியறிய செய்ததிலும் அன்னையின் செபமும் பிரசன்னமும் முக்கிய பங்காற்றின. இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் அச்சத்திலும் குழப்பத்திலும் இருந்தபோது அன்னை மரியா அவர்களுடன் இணைந்து மேலறையில் செபித்து கொண்டிருந்தார். ஒரு தாயாக அவர் அவர்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஒரு மையப்புள்ளியாக திகழ்ந்தார். தூய ஆவியாருக்கும் நசரேத்து ஊரைச் சார்ந்த மரியாவுக்கும் உள்ள தொடர்பு ஒரு மிகப்பெரிய மறைபொருள் என்று திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் குறிப்பிடுகின்றார். இந்த தொடர்பின் தாக்கமே திருச்சபையில் பல்வேறு கொடைகளாக வெளிப்பட்டது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு என்பது கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான விசுவாச கோட்பாடாகும். அவர் தனது இவ்வுலக வாழ்வை முடித்தவுடன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது விசுவாசிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்னை மரியாவின் விண்ணேற்பு குறித்து விவிலியத்தில் நேரடி ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு முதல் இது ஒரு பொதுவான நம்பிக்கையாக இருந்து வந்துள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 1950 திருத்தந்தை 12ஆம் பயஸ் இதை ஒரு விசுவாச கோட்பாடாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார். அன்னை மரியா எங்கு எப்படி தனது இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்தார் என்பது குறித்து 2 மரபுகள் திருச்சபையில் நிலவுகின்றன. ஒன்று ஜெருசலை மரபு, மற்றொன்று எபேசு மரபு. இவை இரண்டுமே மரியாவின் இறுதி நாட்களை பற்றிய வரலாற்று செய்திகளை தாங்கி நிற்கின்றன. ஜெருசலை மரபின்படி அன்னை மரியா எருசலேமிலேயே வாழ்ந்து அங்கேயே விண்ணேற்பு அடைந்தார் என கூறப்படுகின்றது. எபேசு மரபானது ஜேசு சிலுவையிலிருந்து மரியாளை யோவானிடம் ஒப்படைத்ததை கருத்தில் கொள்கின்றது. யோவான் எபேசு நகருக்கு சென்றபோது அன்னை மரியாவையும் தன்னுடன் அழைத்து சென்றார் என்றும் அங்கேயே அன்னை தனது இறுதி நாட்களை கழித்தார் என்றும் இக்கோட்பாடு கூறுகின்றது. திமிதேயுஸ் என்பவரின் கூற்றின்படி எருசலேமில் உள்ள மரியன்னையின் கல்லறையை தரிசிக்க வந்த திருப்பயணிகள் கொள்ளையர்களால் விரட்டி அடிக்கப்பட்டதால் அவர்கள் எபேசுக்கு செல்ல தொடங்கினர். இதுவே எபேசு மரபு வலுப்பெற காரணமாக அமைந்தது என சில ஆய்வாளர்கள்

கொண்டுள்ள செல்வாக்கை காட்டுகின்றது. குறிப்பாக ஜனவரி முதலாம் நாள் மரியன்னையின் இறைவனின் தாய் என்ற பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. ஐந்தாம் நூற்றாண்டில் நிலவிய சில தவறான கருத்துக்களை முறியடித்து மரியா ஜீசுவின் தாய் மட்டுமல்ல, அவர் இறைவனின் தாய் என்பதை திருச்சபை உறுதிப்படுத்தியது. மழலை திருச்சபை வளர்ந்த காலத்தில் அன்னை மரியா ஒரு சிறந்த ஆசிரியராகவும் சீடராகவும் திகழ்ந்தார். ஜேசுவின் பிறப்பு மற்றும் இளமை கால நிகழ்வுகளை சீடர்களுக்கு எடுத்துரைத்து நற்செய்தி நூல்கள் எழுதப்படுவதற்கு அவர் ஒரு நேரடி சாட்சியாக இருந்தார். அன்னை மரியா தனது தூய்மையால் திருச்சபையை அலங்கரிக்கின்றார். அவர் பாவமின்றி பிறந்தவர் என்பதால் திருச்சபையும் தூய்மையாகவும் கரையற்றதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியான அரசியாக திகழ்கின்றார். துன்புறுத்தப்பட்ட தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு அன்னை மரியா ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தார். சிதறி ஓடிய விசுவாசிகளை ஒன்று சேர்த்து அவர்களை இறை வேண்டலில் நிலைத்திருக்கச் செய்த அன்னையின் பங்கு அளப்பெரியது. திருச்சபையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அன்னையின் கண்ணுக்கு தெரியாத கரம் மறைந்திருக்கின்றது. ஒரு கட்டிடத்திற்கு தூண்கள் எவ்வளவு அவசியமோ அதுபோல திருச்சபையின் ஆன்மீக கட்டுமானத்திற்கு அன்னை மரியா ஒரு நிரந்தரமான தூணாக இருக்கின்றார். நிறைவாக அன்னை மரியா விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டு அங்கிருந்து தனது பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாத்து வருகின்றார். இத்தொடரின் நாயகியான அன்னை மண்ணுலகில் மறைந்து விண்ணகத்தில் மலர்ந்து இன்றும் திருச்சபையை தனது பரிந்துரையால் காத்து நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவின் வாழ்வை பற்றிய இந்த இனிய தொடர் இன்றுடன் நிறைவடைகின்றது. மழலை திருச்சபையின் தூணாக இருந்து அப்போஸ்தலர்களை வழிநடத்திய அதே அன்னை இன்றும் நம் ஒவ்வொருவரையும் தனது பிள்ளைகளாக வழிநடத்துகின்றார். விண்ணகம் சென்றாலும் நம்மை மறவாமல் ஒரு தாயாக இன்றும் நமக்காக பரிந்துரைக்கும் அன்னையை எப்போதும் அண்டிச் செல்வோம். அன்னையின் தியாகமும் விசுவாசமும் நமது வாழ்வை என்றும் ஒளிபரச் செய்யும். இத்தொடரில் பங்கேற்று பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்னையின் அருள் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமீன்.

0: செய்திகள்.
1: உண்மையான புதுப்பித்தல் என்பது பிறரன்பு செயல்களுக்கு, குறிப்பாக ஏழைகள் மற்றும் துன்புறுவோரை அரவணைத்து பராமரிப்பதற்கே வழிநடத்த வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 30 சனிக்கிழமை அன்று கத்தோலிக்க அருங்கொடை சார் புதுப்பித்தல் இயக்கத்தின் உறுப்பினர்களை திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, திரு அவைக்கு அவர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு தனது நன்றியை தெரிவித்ததுடன், இவ்வியக்கத்தை தூய ஆவியாரால் ஈர்க்கப்பட்ட ஒரு பெரும் கொடை என்றும் எடுத்துரைத்தார். திருத்தந்தையர்களான 6 பவுல், 2 ஜான் பால், 16 பெனடிக் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரின் போதனைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, நற்செய்தி அறிவிப்பு, ஆன்மீக வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் ஏழைகளுக்கான சேவை ஆகியவற்றில் இந்த இயக்கம் காட்டி வரும் அர்ப்பணிப்பை பாராட்டினார். கத்தோலிக்க அருங்கொடைசார் புதுப்பித்தல் இயக்க அனுபவத்தின் 5 முக்கிய கூறுகளான தூய ஆவியில் திருமுழுக்கு, புகழ்ச்சி ஜெபம், இறைவார்த்தை, உடன் பிறந்த உறவு மற்றும் பிறரன்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ ஜப வாழ்வில் இறைவனை புகழ்ந்து பாடி ஆராதிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தூய ஆவியாரின் இந்த அனுபவம் நம்பிக்கையாளர்கள் கடவுளை தனிப்பட்ட முறையில் கண்டடைய உதவுகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மேலும் இது அவர்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது என்றும், கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழ அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது என்றும் எடுத்துரைத்தார். மேலும் திருவிவிலியத்தோடு ஒரு துடிப்பான வாழும் உறவை கொண்டிருக்குமாறு இவ்வியக்கத்தின் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, திரு அவைக்குள்ளும் கிறிஸ்தவர்களிடையேயும் நிலவும் ஒற்றுமையின் ஊற்றாக தூய ஆவியாரே விளங்குவார் என்றும் குறிப்பிட்டார்.
2: உண்மையான சுதந்திரம் என்பது ஒருவர் தனக்கு தோன்றியதை செய்வது மட்டுமல்ல, மாறாக அந்த சுதந்திரத்தை தன்னைத்தானே பிறருக்கு கையளிக்கும் ஒரு கொடையாகவும், மற்றவர்களை அரவணைக்கும் திறந்த மனப்பான்மையாகவும் பயன்படுத்துவதே ஆகும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 30 சனிக்கிழமை அன்று திருத்தந்தையான 100 ஆண்டு அமைப்பின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய சவால்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவையின் சமூக கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மாண்புமிகு மனிதநேயம் என்னும் தமது அண்மைய திருத்தூது மடலை குறிப்பிட்ட திருத்தந்தை, ஆன்மீகத்தை தேடும் சிதறுண்ட உலகம் திரு அவையின் சமூக

0: கோட்பாட்டிற்குள் சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மை என்ற இந்த மாநாட்டின் கருப்பொருள் குறித்து ஆழமாக சிந்திக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் மனித குலம் தற்போது போர்கள், துருவமயமாதல் மற்றும் சமூக பிரிவினைகளால் குறிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இருப்பினும் இத்தகைய இன்னல்களுக்கு மத்தியிலும் மனிதநேயத்தில் நாம் கொண்டுள்ள பொதுவான பிணைப்பே நமக்கான நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கிறது என்றும், அது மக்களை உண்மை, வாழ்வின் அர்த்தம் மற்றும் கடவுளை நோக்கி தேட தூண்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார்.
1: கூட்டு வாழ்வு மற்றும் வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றின் வழியாக ஆன்மீகம், அறிவு மற்றும் ஒழுக்க நெறிகளை ஒருங்கிணைந்து வழங்கும் வில்லா நாசரேத் அமைப்பின் கிறிஸ்தவ கல்வி முறையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சுட்டிக்காட்டினார். மே 30 சனிக்கிழமை அன்று வில்லா நாசரேத் அமைப்பின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நம்பிக்கை, அறிவு மற்றும் சேவை ஆகியவற்றில் இளைஞர்களை கல்வியூட்டு வளர்க்கும் அதன் நீண்ட கால பணியை வெகுவாக பாராட்டினார். கர்தினால்களான தார்த்தினி, அந்தோனியோ சமோரே மற்றும் அகிலே சில்வஸ்திரினி ஆகியோர் இந்த நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வையை வடிவமைப்பதில் சிறிய பங்களிப்பையும் திருத்தந்தை எடுத்து காட்டினார். நற்செய்தியில் வரும் சீடர்களின் பாதங்களை கழுவுதல் மற்றும் நல்ல சமாரியன் ஆகிய உவமைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்யப்படுவதை எதிர்பார்க்காமல் மாறாக அன்பின் உறுதியான செயல்பாடுகள் மூலம் பிறருக்கு சேவை செய்வதே அழைக்கப்படுகிறார்கள் என்று வலியுறுத்தினார்.
0: தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் கூட்டு பொறுப்பு, நெறிமுறை சார்ந்த நிர்வாகம் மற்றும் மனித மாண்பை பாதுகாத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மாண்புமிகு மனிதநேயம் என்னும் திருத்தூது மாடல் வலியுறுத்துவதை பேராயர் ரொனால்ட் ஹிக்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டினார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், திருத்தந்தை தனது தலைமை பொறுப்பை ஏற்ற ஆரம்ப காலத்திலேயே செயற்கை நுண்ணறிவு குறித்து பேச எடுத்த முடிவை வரவேற்றதுடன், செயற்கை நுண்ணறிவு என்பது எப்போதும் நிலைத்திருக்கப் போகும் ஒன்று என்றும், அது ஏற்படுத்தும் சவால்களை திரு அவை தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இது தகுந்த நேரத்தில் வெளிவந்த, தற்போதைய சூழலுக்கு பொருத்தமான மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவசியமான ஒன்று என்றும் அவர் விவரித்தார். இன்றைய உலகை பாதிக்கும் உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள திரு அவை தயாராக இருக்கிறது என்பதை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் திருத்தூது மடல் எடுத்துக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ள பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், தொழில்நுட்பத்தை நிராகரிப்பதற்கு பதிலாக பொது நலனுக்காக செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு அறநெறிப்படியும் பொறுப்புணர்வோடும் பயன்படுத்தலாம் என்பது குறித்த உரையாடலை திருத்தந்தை ஊக்குவிக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் நியூயார்க் நகரை புதுமை மற்றும் வணிகத்தின் மையமாக குறிப்பிட்ட பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், இந்த ஆவணம் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுபவர்களை தாண்டியும் பலரால் பரவலாக வரவேற்கப்பட்டுள்ளது என்றும், வேலைவாய்ப்பில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்தும் பலரும் கவலைப்படுகிறார்கள் என்றும், குறிப்பாக தங்களின் எதிர்கால பணிகள் இந்த தானியங்கி முறையினால் இல்லாமல் போய்விடுமோ என்று இளைஞர்கள் அஞ்சுவதையும் சுட்டிக்காட்டினார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த திருத்தூது மடலை திருத்தந்தை 13 லியோ அவர்களின் ரேரும் நோவாரும் ஆவணத்துடன் ஒப்பிட்டு பேசிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், தொழில்துறை புரட்சியைப் போலவே இந்த டிஜிட்டல் புரட்சியும் சமூகத்தை மறுவடிவமைப்பு செய்து வருகிறது என்று கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 30, புனித ஜோன் ஆஃப் ஆர்க். பிரான்ஸ் நாட்டில் டோம் ரமி என்னுமிடத்தில் வாழ்ந்த ஜேக்கோவஸ் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1412 ஆண்டு ஜனவரி 6 பிறந்தார் ஜோன் ஆஃப் ஆர்க். சிறுவயது முதல் ஜபத்திலும் புண்ணிய செயல்கள் புரிவதிலும் சிறந்திருந்த இவர் தன் 13 வயதில் புனித மார்கரெட் குரலினை கேட்டார். கிபி 1428 ஆண்டு ஆங்கிலேயர்கள் பிரான்ஸ் நாட்டை தாக்க வரப்போவதினை காட்சியாக கண்ட ஜோன் ஆஃப் ஆர்க் தன் வீட்டை விட்டு வெளியேறி அரசர் 7 சார்லஸின் போர்ப்படைகளுக்கு தலைமையேற்று படை வீரர்களை வழிநடத்தினார். கிபி 1429 மே 8 தன் 18 வயதில் பிரான்ஸ் நாட்டின் ஆர்லியன்ஸ் என்னுமிடத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த ஜோன் ஆஃப் ஆர்க் துணிச்சலோடு படையினை வழிநடத்தி ஆங்கிலேயரை தோற்கடித்தார். தன்னை இறைவன் வழிநடத்துகிறார், தனக்கான வீரத்தினையும் திறமையினையும் இறைவன் தருகிறார் என்று கூறிய ஜோன் ஆஃப் ஆர்க், அரசர் 7 சார்லஸ் பிரான்ஸ் நாட்டின் அரசராக காரணமாக அமைந்தார். பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவத்தினை பின்பற்றச் செய்த இவர் 1430 ஆண்டு மே 23 நாள் மார்க்கண்டேய படை வீரர்களால் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சிறையினில் சித்திரவதைக்கு ஆட்பட்ட ஜோன் ஆஃப் ஆர்க் கிபி 1431 ஆண்டு மே 30 நாள் தன் 19 வயதில் தீயிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார். சிறை வாழ்க்கையின் போது எந்நேரமும் ஆண்டவரிடம் முழந்தாள் படியிட்டு மக்களுக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபித்த ஜோன் ஆஃப் ஆர்க்கினை திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பர் 1920 ஆண்டு மே 16 நாள் புனிதராக உயர்த்தி பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோன் ஆஃப் ஆர்க் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் போரின் போது உடல் ஊனமுற்று வாழுகின்ற படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
3: அன்புக்கினியவர்களே, அன்னை மரியாவை பற்றிய வாராந்திர தொடரின் இந்த இறுதி அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரங்களில் அன்னையின் பிறப்பு, வாழ்வு, கீழ்ப்படிதல் மற்றும் சிலுவையடி தியாகங்களை கண்டு தியானித்தோம். இன்று இத்தொடரின் முடிவாக பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த மழலை திருச்சபையில் அன்னையின் பங்களிப்பு, அவரது மகிமைமிக்க விண்ணேற்பு மற்றும் விண்ணக அரசியாக அவர் முடிசூட்டப்பட்ட உன்னத உண்மைகளை தியானிப்போம். அன்னை மரியா மழலை திருச்சபையின் வலிமையான தூணாக விளங்குகின்றார். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, மாண்புரு ஏழு தூண்களுமாய் பலி பீடமுமாய் அலங்கரித்தாயே என்ற பாடல் வரிகள் திருச்சபையின் கட்டுமானத்தில் அன்னையின் பங்கை ஆழமாக பறைசாற்றுகின்றன. திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் வெளியிட்ட ஆவணத்தில் கிறிஸ்துவின் மறையுடலாகிய திருச்சபையில் மரியாவின் பங்களிப்பு குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவி இறங்கி வந்தபோது மரியா மூலமாகவே இறைவன் தம் வரங்களை திருச்சபையின் மீது பொழிந்தார்.

மரியாளின் ஆற்றல் மிக்க பரிந்துரை. புதிதாக பிறந்த திருச்சபைக்கு தெய்வீக மீட்பரின் ஆவியானவரை பெற்றுத்தந்தது. மரியாவின் உதவியின்றி தெய்வீக நெருப்பு மனித உள்ளங்களில் கொழுந்துவிட்டு எரியாது என்பது திருச்சபையின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும். இவ்வுலகில் நெருப்பை மூட்ட வந்தேன் என்று கூறிய ஆண்டவர் ஜேசுவை இவ்வுலகிற்கு அளித்தவர் கன்னி மரியா. அதேபோல அப்போஸ்தலர்களின் உள்ளங்களில் நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தியை பற்றி அறிய செய்ததிலும் அன்னையின் செபமும் பிரசன்னமும் முக்கிய பங்காற்றின. இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் அச்சத்திலும் குழப்பத்திலும் இருந்தபோது அன்னை மரியா அவர்களுடன் இணைந்து மேலறையில் செபித்து கொண்டிருந்தார். ஒரு தாயாக அவர் அவர்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஒரு மையப்புள்ளியாக திகழ்ந்தார். தூய ஆவியாருக்கும் நசரேத்து ஊரை சார்ந்த மரியாவுக்கும் உள்ள தொடர்பு ஒரு மிகப்பெரிய மறைபொருள் என்று திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் குறிப்பிடுகின்றார். இந்த தொடர்பின் தாக்கமே திருச்சபையில் பல்வேறு கொடைகளாக வெளிப்பட்டது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு என்பது கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான விசுவாச கோட்பாடாகும். அவர் தனது இவ்வுலக வாழ்வை முடித்தவுடன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது விசுவாசிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்னை மரியாவின் விண்ணேற்பு குறித்து விவிலியத்தில் நேரடி ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு முதல் இது ஒரு பொதுவான நம்பிக்கையாக இருந்து வந்துள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 1950 திருத்தந்தை 12 பயஸ் இதை ஒரு விசுவாச கோட்பாடாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார். அன்னை மரியா எங்கு எப்படி தனது இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்தார் என்பது குறித்து 2 மரபுகள் திருச்சபையில் நிலவுகின்றன. ஒன்று ஜெருசலேம் மரபு, மற்றொன்று எபேசு மரபு. இவை இரண்டுமே மரியாவின் இறுதி நாட்களை பற்றிய வரலாற்று செய்திகளை தாங்கி நிற்கின்றன. ஜெருசலேம் மரபின்படி அன்னை மரியா எருசலேமிலேயே வாழ்ந்து அங்கேயே விண்ணேற்பு அடைந்தார் என கூறப்படுகின்றது. எபேசு மரபானது ஜேசு சிலுவையில் இருந்து மரியாளை யோவானிடம் ஒப்படைத்ததை கருத்தில் கொள்கின்றது. யோவான் எபேசு நகருக்கு சென்றபோது அன்னை மரியாவையும் தன்னுடன் அழைத்து சென்றார் என்றும் அங்கேயே அன்னை தனது இறுதி நாட்களை கழித்தார் என்றும் இக்கோட்பாடு கூறுகின்றது. திமிதேயுஸ் என்பவரின் கூற்றின்படி எருசலேமில் உள்ள மரியன்னையின் கல்லறையை தரிசிக்க வந்த திருப்பயணிகள் கொள்ளையர்களால் விரட்டி அடிக்கப்பட்டதால் அவர்கள் எபேசுக்கு செல்ல தொடங்கினர். இதுவே எபேசு மரபு வலுப்பெற காரணமாக அமைந்தது என சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வரலாற்று விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னை மரியா தன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதுதான் முக்கியமான ஆன்மீக உண்மை. அவர் அங்கு தனது திருமகனின் அருகிலிருந்து நமக்காக இடைவிடாது பரிந்துரைக்கின்றார். அன்னை மரியாவை திருச்சபை பல்வேறு திருவிழாக்கள் மூலம் கௌரவிக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் அன்னையின் பெயரில் ஏதேனும் ஒரு சிறப்பு வணக்கம் அல்லது திருவிழா கொண்டாடப்படுவதை காணலாம். இது விசுவாசிகளின் வாழ்வில் அன்னை கொண்டுள்ள செல்வாக்கை காட்டுகின்றது. குறிப்பாக ஜனவரி முதலாம் நாள் மரியன்னை இறைவனின் தாய் என்ற பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. 5ஆம் நூற்றாண்டில் நிலவிய சில தவறான கருத்துக்களை முறியடித்து மரியா ஜீசுவின் தாய் மட்டுமல்ல, அவர் இறைவனின் தாய் என்பதை திருச்சபை உறுதிப்படுத்தியது. மழலை திருச்சபை வளர்ந்த காலத்தில் அன்னை மரியா ஒரு சிறந்த ஆசிரியராகவும் சீடராகவும் திகழ்ந்தார். ஜேசுவின் பிறப்பு மற்றும் இளமை கால நிகழ்வுகளை சீடர்களுக்கு எடுத்துரைத்து நற்செய்தி நூல்கள் எழுதப்படுவதற்கு அவர் ஒரு நேரடி சாட்சியாக இருந்தார். அன்னை மரியா தனது தூய்மையால் திருச்சபையை அலங்கரிக்கின்றார். அவர் பாவமின்றி பிறந்தவர் என்பதால் திருச்சபையும் தூய்மையாகவும் கரையற்றதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியான அரசியாக திகழ்கின்றார். துன்புறுத்தப்பட்ட தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு அன்னை மரியா ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தார். சிதறி ஓடிய விசுவாசிகளை ஒன்று சேர்த்து அவர்களை இறை வேண்டலில் நிலைத்திருக்கச் செய்த அன்னையின் பங்கு அளப்பெரியது. திருச்சபையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அன்னையின் கண்ணுக்கு தெரியாத கரம் மறைந்திருக்கின்றது.
திருச்சபையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அன்னையின் கண்ணுக்கு தெரியாத கரம் மறைந்திருக்கின்றது. ஒரு கட்டிடத்திற்கு தூண்கள் எவ்வளவு அவசியமோ அதுபோல திருச்சபையின் ஆன்மீக கட்டுமானத்திற்கு அன்னை மரியா ஒரு நிரந்தரமான தூணாக இருக்கின்றார். நிறைவாக அன்னை மரியா விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டு அங்கிருந்து தனது பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாத்து வருகின்றார். இத்தொடரின் நாயகியான அன்னை மண்ணுலகில் மறைந்து விண்ணகத்தில் மலர்ந்து இன்றும் திருச்சபையை தனது பரிந்துரையால் காத்து நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவின் வாழ்வை பற்றிய இந்த இனிய தொடர் இன்றுடன் நிறைவடைகின்றது. மழலை திருச்சபையின் தூணாக இருந்து அப்போஸ்தலர்களை வழிநடத்திய அதே அன்னை இன்றும் நம் ஒவ்வொருவரையும் தனது பிள்ளைகளாக வழிநடத்துகின்றார். விண்ணகம் சென்றாலும் நம்மை மறவாமல் ஒரு தாயாக இன்றும் நமக்காக பரிந்துரைக்கும் அன்னையை எப்போதும் அண்டிச் செல்வோம். அன்னையின் தியாகமும் விசுவாசமும் நமது வாழ்வை என்றும் ஒளிபரச் செய்யும். இத்தொடரில் பங்கேற்று பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்னையின் அருள் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமீன்.

0: செய்திகள்.
1: உண்மையான புதுப்பித்தல் என்பது பிறரன்பு செயல்களுக்கு, குறிப்பாக ஏழைகள் மற்றும் துன்புறுவோரை அரவணைத்து பராமரிப்பதற்கே வழிநடத்த வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 30 சனிக்கிழமை அன்று கத்தோலிக்க அருங்கொடை சார் புதுப்பித்தல் இயக்கத்தின் உறுப்பினர்களை திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, திரு அவைக்கு அவர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு தனது நன்றியை தெரிவித்ததுடன், இவ்வியக்கத்தை தூய ஆவியாரால் ஈர்க்கப்பட்ட ஒரு பெரும் கொடை என்றும் எடுத்துரைத்தார். திருத்தந்தையர்களான 6 பவுல், 2 ஜான் பால், 16 பெனடிக் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரின் போதனைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, நற்செய்தி அறிவிப்பு, ஆன்மீக வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் ஏழைகளுக்கான சேவை ஆகியவற்றில் இந்த இயக்கம் காட்டி வரும் அர்ப்பணிப்பை பாராட்டினார். கத்தோலிக்க அருங்கொடைசார் புதுப்பித்தல் இயக்க அனுபவத்தின் 5 முக்கிய கூறுகளான தூய ஆவியில் திருமுழுக்கு, புகழ்ச்சி ஜெபம், இறைவார்த்தை, உடன் பிறந்த உறவு மற்றும் பிறரன்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ ஜப வாழ்வில் இறைவனை புகழ்ந்து பாடி ஆராதிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தூய ஆவியாரின் இந்த அனுபவம் நம்பிக்கையாளர்கள் கடவுளை தனிப்பட்ட முறையில் கண்டடைய உதவுகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மேலும் இது அவர்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது என்றும், கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழ அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது என்றும் எடுத்துரைத்தார். மேலும் திருவிவிலியத்தோடு ஒரு துடிப்பான வாழும் உறவை கொண்டிருக்குமாறு இவ்வியக்கத்தின் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, திரு அவைக்குள்ளும் கிறிஸ்தவர்களிடையேயும் நிலவும் ஒற்றுமையின் ஊற்றாக தூய ஆவியாரே விளங்குவார் என்றும் குறிப்பிட்டார்.
2: உண்மையான சுதந்திரம் என்பது ஒருவர் தனக்கு தோன்றியதை செய்வது மட்டுமல்ல, மாறாக அந்த சுதந்திரத்தை தன்னைத்தானே பிறருக்கு கையளிக்கும் ஒரு கொடையாகவும், மற்றவர்களை அரவணைக்கும் திறந்த மனப்பான்மையாகவும் பயன்படுத்துவதே ஆகும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 30 சனிக்கிழமை அன்று திருத்தந்தையான 100 ஆண்டு அமைப்பின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய சவால்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவையின் சமூக கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மாண்புமிகு மனிதநேயம் என்னும் தமது அண்மைய திருத்தூது மடலை குறிப்பிட்ட திருத்தந்தை, ஆன்மீகத்தை தேடும் சிதறுண்ட உலகம், திரு அவையின் சமூக கோட்பாட்டிற்குள் சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மை என்ற இந்த மாநாட்டின் கருப்பொருள் குறித்து ஆழமாக சிந்திக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் மனித குலம் தற்போது போர்கள், துருவமயமாதல் மற்றும் சமூக பிரிவினைகளால் குறிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இருப்பினும் இத்தகைய இன்னல்களுக்கு மத்தியிலும் மனிதநேயத்தில் நாம் கொண்டுள்ள பொதுவான பிணைப்பே நமக்கான நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கிறது என்றும், அது மக்களை உண்மை, வாழ்வின் அர்த்தம் மற்றும் கடவுளை நோக்கி தேட தூண்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார்.
1: கூட்டு வாழ்வு மற்றும் வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றின் வழியாக ஆன்மீகம், அறிவு மற்றும் ஒழுக்க நெறிகளை ஒருங்கிணைந்து வழங்கும் வில்லா நாசரே தமைப்பின் கிறிஸ்தவ கல்வி முறையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சுட்டிக்காட்டினார். மே 30 சனிக்கிழமை அன்று வில்லா நாசரே தமைப்பின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நம்பிக்கை, அறிவு மற்றும் சேவை ஆகியவற்றில் இளைஞர்களை கல்வியூட்டு வளர்க்கும் அதன் நீண்ட கால பணியை வெகுவாக பாராட்டினார். கர்தினால்களான தார்த்தினி, அந்தோனியோ சமோரே மற்றும் அகிலே சில்வஸ்திரினி ஆகியோர் இந்த நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வையை வடிவமைப்பதில் ஆற்றிய பங்களிப்பையும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். நற்செய்தியில் வரும் சீடர்களின் பாதங்களை கழுவுதல் மற்றும் நல்ல சமாரியன் ஆகிய உவமைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்யப்படுவதை எதிர்பார்க்காமல் மாறாக அன்பின் உறுதியான செயல்பாடுகள் மூலம் பிறருக்கு சேவை செய்வதே அழைக்கப்படுகிறார்கள் என்று வலியுறுத்தினார்.
2: தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் கூட்டு பொறுப்பு, நெறிமுறை சார்ந்த நிர்வாகம் மற்றும் மனித மாண்பை பாதுகாத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மாண்புமிகு மனிதநேயம் என்னும் திருத்தூது மடல் வலியுறுத்துவதை பேராயர் ரொனால்ட் ஹிக்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டினார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், திருத்தந்தை தனது தலைமை பொறுப்பை ஏற்ற ஆரம்ப காலத்திலேயே செயற்கை நுண்ணறிவு குறித்து பேச எடுத்த முடிவை வரவேற்றதுடன், செயற்கை நுண்ணறிவு என்பது எப்போதும் நிலைத்திருக்கப் போகும் ஒன்று என்றும், அது ஏற்படுத்தும் சவால்களை திரு அவை தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இது தகுந்த நேரத்தில் வெளிவந்த, தற்போதைய சூழலுக்கு பொருத்தமான மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவசியமான ஒன்று என்றும் அவர் விவரித்தார். இன்றைய உலகை பாதிக்கும் உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள திரு அவை தயாராக இருக்கிறது என்பதை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் திருத்தூது மடல் எடுத்துக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ள பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், தொழில்நுட்பத்தை நிராகரிப்பதற்கு பதிலாக பொது நலனுக்காக செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு அறநெறிப்படியும் பொறுப்புணர்வோடும் பயன்படுத்தலாம் என்பது குறித்த உரையாடலை திருத்தந்தை ஊக்குவிக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் நியூயார்க் நகரை புதுமை மற்றும் வணிகத்தின் மையமாக குறிப்பிட்ட பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், இந்த ஆவணம் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுபவர்களை தாண்டியும் பலரால் பரவலாக வரவேற்கப்பட்டுள்ளது என்றும், வேலைவாய்ப்பில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்தும் பலரும் கவலைப்படுகிறார்கள் என்றும், குறிப்பாக தங்களின் எதிர்கால பணிகள் இந்த தானியங்கி புதிய முறையினால் இல்லாமல் போய்விடுமோ என்று இளைஞர்கள் அஞ்சுவதையும் சுட்டிக்காட்டினார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த திருத்தூது மடலை திருத்தந்தை 13 லியோ அவர்களின் ரேரும் நோவாரும் ஆவணத்துடன் ஒப்பிட்டு பேசிய பேராயர் ஹிக்ஸ் அவர்கள், தொழில்துறை புரட்சியைப் போலவே இந்த டிஜிட்டல் புரட்சியும் சமூகத்தை மறுவடிவமைப்பு செய்து வருகிறது என்று கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.